0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்க இருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தயஜூட சமயம் இதே, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ஜெகன்மோகினி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

பாலாஜி சங்கர் அவர்கள் அடுத்ததாக பாடியிருப்பது கருணாகரனே சிவசங்கரனே என்று தொடங்கும் பாபநாசன் சிவன் பாடல், ராகம் சீரவாணி ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தள்ளி நின்று நேர நம்மி நானு வினவே, ஷியாமசாஸ்திரி சாகித்யம், கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு காலம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாடுவார். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக வனஜக்ஷ என தொடங்கும் பெகாக்ராக வர்ணம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோசலேந்திர சுவாதி திருநாள் சாகித்யம், மத்தியமாவதி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Shrimati Hemalatha Ganesan. She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Arumugam on the morsing. Nigashil mudalil Kadaikan Ramasami Sivan paadal Begada ragam Misra Chaputalam. The concert begins with Kadaikan, composed by Ramasami Sivan in rag Begada, set to Misra Chaputal.

இனி ராமநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை பந்துவராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராமநாதம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் பந்துவராளி செட்டுதாள் ரூபக்.

0: நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Srimati Hemalatha Ganesan. She is accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Armugam on the morsing. Ini Sada Palaya, G. N. Balasubramanian yetriyadu, Ragam Mohanam, Adithalam. Listen now to Sada Palaya, composed by Shri G. N. Balasubramanian in Rag Mohanam, set to Thal Adi.
1: Seven.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஹேமலதா கணேசன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் ஜி பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் ஜி சுரேஷ் அவர்கள் கட்டம், பொள்ளாச்சி ஆறுமுகம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shrimati Hemalatha Ganesan. She was accompanied by Coimbatore Shri K. Balasubramanian on the violin, Coimbatore Shri G. Prakash on the mridangam, Coimbatore Shri G. Suresh on the ghatam, and Pollachi Shri Armugam on the morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.